0: நடந்தார். ஓல் மாதால் கொண்டு மறைக்கே அரைந்தியா ஒழுங்கை ஓயோயரா மறக்க பொருட்டு வந்துடுவோம் எச்சா மறக்க பரவாயில்ல.
1: Language warning, Triple J.
2: Wake up, egg cup, get your